இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அதுக்கு உதாரணமா தான் ஒரு ஃபேக்ட் சொல்ல போறேன். ஒரே ஒரு மரம் தான், ஆனா அத நாலு பேர் நாலு விதமா பேசினாங்க. ஒருத்தர் ஒரு நபர் கிட்ட கேட்டாரு, இங்க இருக்க இந்த மரம் இது எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு கேக்கும் போது அந்த நபர் சொன்னாரு, இதுவா இந்த மரம் ஒரு சிறந்த மரம், நிழல் தரக்கூடிய மரம் அப்படின்னு பெருமையா பேசினாரு. இன்னொரு நபர் கிட்ட கேக்கும் போது, இதுவா இதுல இப்ப பார்த்தாலும் இலைகள் கொட்டிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு நபர் கிட்ட கேக்கும் போது, இந்த மரமா இதுல அழகழகா பூக்கள் பூக்கும்னு சொன்னாரு. இன்னொரு நபர் கிட்ட கேக்கும் போது, இந்த மரமா இது எப்ப பார்த்தாலும் மொட்டையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த நான்கு பேருமே அந்த மரத்தை நான்கு கால நிலைகள்ல பாத்துருக்காங்க. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க எந்த டைம்ல எப்படி அந்த மரத்தை பார்த்தாங்களோ அதை அப்படியே அவங்க சொல்லிருக்காங்க. இதே மாதிரிதான் மனிதர்களும், நாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கிட்ட கேக்கும் போது அவங்க எந்த ஒரு நிலையில அவங்கள பார்த்தாங்களோ அந்த நிலையதான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த மனுஷனை நீங்க எடை போடவே கூடாது. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட பழகி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது தப்பு கிடையாது. அந்த டைம்ல அவங்க யாரு, எந்த காலநிலையில எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேயா?

0: வீக்கெண்ட் சக்தி எஃப்எம்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
2: வழங்குவது
3: பாழும் வளங்களும் பெருகிடம் புது யுகம் தன்னை படைக்க எழுகிறதே
4: புதிய உலகை வென்றிடும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோவிசெத்தர்
5: Asia Asset Finance, my first FD, noted to மேற்பட்ட கிளைகள் Fitch A+ மதிப்பீடு முதுட் பைனான்சின் 55 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம்பிக்கையுடன் 25 மாதங்களுக்கு 13% வட்டி அழையுங்கள் 13.69 லக்கி வாலட்டுடன் முழுமையாக டிஜிட்டல் சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும் 2011 நிர்வாகச் சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கியால் உரிமை பெற்ற நிறுவனமாகும்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்
6: வணக்கம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் துரைசாமி லட்சுமணன் வாசிப்பவர் செல்லசாமி நிலோஷன்
1: தலைப்புச் செய்திகள்
6: எரிபொருள் கூட்டாவை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் கடும் மழையுடனான வானிலை 22 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்கின்றன 13 மாவட்டங்களுக்கான மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு மாகாண சபை தேர்தலை இந்த வருடத்துக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கிருஷாந்த் அபிசேன தெரிவிப்பு வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக புதிய முறைமை தமது நாட்டின் இறையாண்மை மக்கள் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு பாதுகாப்பு ஆகியவற்றினை அடிப்படையாக கொண்டே தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஐக்கிய அரபு ராஜ்யம் தெரிவிப்பு
1: உள்நாட்டுச் செய்திகள்
7: எல்லைகளற்ற எதிர்காலத்துக்காக ஒரு பட்டப்படிப்பை இன்றே பெற்றிடுங்கள் பரந்த வேலை வாய்ப்புகளும் அதற்கான தகுதிகளை கொண்ட பாடநெறிகளில் இணைந்து காலத்தின் நிச்சயமற்ற தன்மையை வெற்றி கொள்ளுங்கள் 0117-699-499 அழைத்து ACBT தொடர்பு கொள்ளுங்கள்
8: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி உள்ளிட்ட வியக்க வைக்கும் நன்மைகளோடு LB பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத மேடை அழையுங்கள் 0112-200-200 Fitch ratings A-LKA Outlook stable பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்
6: இதுவரை நடைமுறையிலிருந்து ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினை நீக்கி கியூஆர் குறியீட்டின் கீழ் எரிபொருளை விநியோகித்தல் தொடர்பில் அரசு சேவையை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசு சேவையை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரிய தலைமையில் நேற்று நடைபெற்றது எதிர்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதுவரையில் நடைமுறையிலிருந்து ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினை நீக்கி கியூஆர் குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரையில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதுடன் இந்த வருடத்துக்குள் இன்றைய மாதங்களுக்கு தேவையான எரிபொருளும் கூறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இங்கு தெரிவித்தனர் அத்துடன் நிலைப்பேறான வலுசக்தி முகாமைத்துவம் மற்றும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக இங்கு கலந்துரையாடப்பட்டது அரசாங்கம் முறையான வலுசக்தி முகாமைத்துவத்தை முன்னெடுப்பதினால் மக்கள் தற்போதைய நெருக்கடி நிலை குறித்து அதிக கவலை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை என இதன் போது தெரிவிக்கப்பட்டது நிலைப்பேறான வலுசக்தி முகாமைத்துவம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் விசாக் வாரத்தில் தடையின்றி மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பது அவசியமாகும் எனவும் பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரியை இதன்போது தெரிவித்தார் இதனிடையே மின்சார நுகர்வினை நிலைப்பேறான முறையில் முகாமைத்துவம் செய்வதை நோக்கமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் மின்சார நுகர்வினை முறையாமல் முகாமைத்துவம் செய்யும் போர்டுகளை தெரிவு செய்து பாடசாலை மாணவர்களூடாக மதிப்பீடு செய்யும் வேலைத்திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கு வடகிழக்கில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் காணப்படுவதாக புதிய தரவு பகுப்பாய்வுக்கு அமைய வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக மேல் சம்பரகம்பவ மத்திய வடமேல் வடமாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானம் மேகமுகத்துடன் காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் 75 mm வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்தது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்று மற்றும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நிலவுவதாக வளிமண்டலமிக திணைக்கிழம் தெரிவித்தது. இது தொடர்பில் வளிமண்டலமிக திணைக்கிழத்தால் வெளியிடப்படும் எதிர்கால எதிர்ப்பு கூறல்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரிடம் திணைக்கிழம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே கடும் மழையுடனான வானிலையினால் 12 மாவட்டங்களில் 1143 குடும்பங்களைச் சேர்ந்த 3587 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. மழையுடனான வானிலை காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் நிலையம் தெரிவித்தது. 99 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 3 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 32 குடும்பங்களைச் சேர்ந்து 113 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. இதேபோல 22 பிரதான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. 4 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனிடையே 13 மாவட்டங்களில் பல பிரதேச சீலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுல்லை, கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கீகாலை, குருநாகல், மாத்தலை, மாத்தரை, குருநாகலை, மொடராகலை, நுவரலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் அவற்றில் உள்ளடங்குகின்றன. 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டத்தின் கீழ் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, குருநாகல், ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே 2 கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபிசேனு தெரிவிக்கின்றார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்தினால் தாமதப்படுத்தப்படவில்லை என அவர் இதன்போது தெரிவித்தார். டிட்வா பேரழிவு போன்ற காரணங்களினால் தேர்தல் தாமதமாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் எனவும் அது குறித்து எவரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபிசேன தெரிவிக்கின்றார். தேர்தல் எப்போது இடம்பெறும் என்பதை உறுதியாக கூற முடியாத போதிலும் இந்த வருடத்துக்குள் அதனை நடத்துவதற்கான நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்தி செலவை குறைத்து மின்கட்டணத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவிக்கின்றார். புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் பங்களிப்பை அதிகரிப்பதன் மூலம் நீர்மின் உற்பத்தியை வினைத்திறனாக்குவதன் மூலமும் இதனை சாத்தியமாக்க முடியும் எனவும் அவர் கூறுகின்றார். மின்சார சபையின் உப நிறுவனங்கள் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்தார். நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் தேவையான நவீனமயப்படுத்தல் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் உற்பத்தி செலவை குறைக்க எதிர்க்கம் பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை உருவாக்கக்கூடிய இடங்களில் அதற்கான மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவிக்கின்றார். இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி அதிகரிக்கப்பட்ட மின் உற்பத்தியை தேசிய கட்டமைப்பில் இணைப்பதன் மூலம் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் கூறுகின்றார். மின்சாரத்துறை மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் சுயவிருப்பின் அடிப்படையில் ஓய்வு பெறுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு நிதி இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வலுசக்தி அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் தொடர்பாக நுகர்வோருக்கு காணப்படும் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக புதிய முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்படும்